அம்மையா எங்கட பொண்ணு 58 வயத்துல முத்தக்கம்மை முத்தவ்வா அங்க நீனாந்து மரணப்பட்டித்து தாமனே சேலா வர கிராமத்துல பாச்சமண்டா எங்கட அக்கிரிக்காரியா இந்த பைட்ட பக்கு 4 கண்டுக்கு ஒக்க துட்டுங்களுக்கு நடப்பா எஃப்எம் 103.1 மெகஹெட்ஸ் கம்பனாங்கதல்லி இது ஆகாஷவாணிய மடிக்கேரி கேந்திர ಸಮಯ 7 ಗಂಟೆ 2 ನಿಮಿಷಗಳಾಗಲಿವೆ. ಮುಂದಿನ ಕಾರ್ಯಕ್ರಮ ಬೆಂಗಳೂರು ಕೇಂದ್ರದ ಸಹ ಪ್ರಸಾರದಲ್ಲಿ.